ரேஷமி பாலா தந்தான் ஏ சோலா சாலா தந்தான் ஐ தேரே ஹயாலா தந்தான் ஏ கோரே காலா தந்தான் ஏ ரேஷமி பாலா தந்தான் ஏ சோலா சாலா தந்தான் ஐ தேரே ஹயாலா தந்தான் ஹம் தேரே தேரே தேரே சாஹனே வாலே ஹை ஹம் காலே ஹை தோ க்யா ஹுவா தில் வாலே ஹை ஹம் காலே ஹை தோ க்யா ஹுவா தில் வாலே ஹை ஹம் தேரே தேரே தேரே சாஹனே வாலே ஹை ஹம் காலே ஹை தோ க்யா ஹுவா தில் வாலே ஹை.